0: அகிலகவர்தன டெக்ஸ்டைல்ஸ் டெஸ் விதேசி சுபத்தல ஸ்ரீலங்காவே விஷாலத்தம ஆஹார சகசும் ஹா அசரும் கர்ண பிரதர்ஷனிய ப்ரோஃபுட் ப்ரோபேக் அண்ட் அக்பேஸ் 2026 நவ்யதாட்சணிய க்ஷேத்ரிய பிரமுக்கியான் சமக 450 அதிக தேசிய ஹா விதேசிய பிரதர்ஷன கூட்டி சமக அகோஸ்ட் 21 சிட்ட 23 தக்வா BMICHED
1: முக்கோமி தரையின் கடே வாலிட தாபு ஷீ மாச துணிம் மலகட கால விகுணுப்பு மினியா போன் ஆன்சர் கரன்னே ஆகிய தக்னே
2: பால ஷீட் தால பெட்டகன் நேதுவ சூப்பர்மேட் ரூஃபிங் ஷீட் தான்னுகோ சூப்பர்மேட் தக்குனு கொரியாவின் ஆனேனே கெர்ன நியமித AZN அகைன் அனுன உசஸ் தத்வேன் யுத் சிங்க் அலுமினியம் roofing sheet වසර 10ක වගකීම වහලා ගහන්න නැතෝ වහලා ගහන්න සුපර්මෙට් roofing sheet දාන්න
3: 2500ක අඩුම මාසික වාරිකයකට ඔඩියෝ සිස්ටම් එකක් අරගන්න
4: අවන්ස් එකෙන් ඕන දෙයක් අද ගෙවන්න ගන්න
3: අවන්ස් ටිකෙන් ටික පේ
5: 98.2 98.4

சதகம் சீர்த்த சியலு அகுசல்களின் துருவே நிதர குசலே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.